0: A political slugfest has erupted over the explosive Gem Veeramani case in Tamil Nadu. Chief Minister Vijay directly questioned Stalin's silence over the case and demanded to know why action was not taken earlier.
1: Enama pengal paadhukaapukine poranda maari inda thimukavum inda mattram palarum anda athane pengalai seeralichane thooki ulla vechitom. இப்போ அவனை பத்தியும் வாய திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாய திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா
2: நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த அளவு கடுமையா செயல்பட்டு இருக்காரு. இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். என்ன அரசியல் அழுத்தம், இல்ல உங்க குடும்ப அழுத்தமா? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? கிட்ட 70 கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் பண்ண பண்ணிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு? கண்டிப்பா நம்மளுடைய அண்ணா ஆட்சியில எல்லா உண்மைகளும் வந்து எல்லா தண்டனைகளும் கிடக்கும். அண்ணனுடைய ஒரே குறிக்கோள் பெண்கள் பாதுகாப்பு தான்.
0: But Stalin has hit back, accusing Chief Minister Vijay of turning the abuse of minor girls into a political slugfest. And as the war of words escalates, legally the battle is tightening. Gem Granites owner Veeramani and co-accused Shanti and Mahindra Simman remain behind bars as their judicial custody has been extended until October 9. The Chennai POXO Special Court has received a police counter-affidavit strongly opposing bail for the two accused, Shanti and Simman. Investigators allege that Shanti received over 24 lakh rupees from Veeramani specifically to destroy crucial evidence. Police warn forensic examination of electronic devices are pending, and unestablished victim identities mean releasing the accused would directly imperil witnesses and sabotage justice. Meanwhile, BJP is demanding a CBI probe into the alleged sex scandal, while TVK's ally CPIM has accused Vijay government of falsely taking credit for the case.
3: இப்போதும் இந்த விஷயம் வெளி வந்திருப்பது என்பது போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மா சண்முக சுந்தரம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாகத்தான் இப்போதாவது இந்த பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
0: With the investigation still underway, the case has become a major political flashpoint in Tamil Nadu. Bureau report, India Today.
4: And well, across India, disturbing cases of crimes against women have once again raised questions about safety in public spaces. But beyond individual cases and street protests lies a quieter reality. Young women changing routes, staying alert and taking precautions simply to get through their day. India Today spoke to students about that everyday fear and what they want changed.
5: Please.

0: political gains. With judicial custody extended and bail petitions facing stiff police opposition, the case has triggered a fierce political face-off.
1: A political slugfest has erupted over the explosive Gem Veeramani case in Tamil Nadu. Chief Minister Vijay directly questioned Stalin's silence over the case and demanded to know why action was not taken earlier.
2: Enamo pengal paadhukaapukne poranda maari inda teemukavum inda mattram palarum anda athane pengale seeralichane thooki ulle vechitom ippo avana pathiyum vaaya thorakala anda aala pathiyum vaaya thorakala. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய் திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலனா
3: நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த அளவு கடுமையா செயல்பட்டு இருக்காரு? இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். என்ன அரசியல் அழுத்தம் இல்ல உங்க குடும்ப அழுத்தமா? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? கிட்ட 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் பண்ண பண்ணிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு? கண்டிப்பா நம்மளுடைய அண்ணா ஆட்சியில எல்லா உண்மைகளும் வந்து எல்லா தண்டனைகளும் கிடைக்கும். அண்ணனுடைய ஒரே குறிக்கோள் பெண்கள் பாதுகாப்பு தான்.
1: But Stalin has hit back, accusing Chief Minister Vijay of turning the abuse of minor girls into a political slugfest. And as the war of words escalates, legally the battle is tightening. Gem Granites owner Veeramani and co-accused Shanti and Mahindra Simman remain behind bars as their judicial custody has been extended until October 9. The Chennai POXO Special Court has received a police counter-affidavit strongly opposing bail for the two accused, Shanti and Simman. Investigators allege that Shanti received over 24 lakh rupees from Veeramani specifically to destroy crucial evidence. Police warn forensic examination of electronic devices are pending, and unestablished victim identities mean releasing the accused would directly imperil witnesses and sabotage justice. Meanwhile, BJP is demanding a CBI probe into the alleged sex scandal, while TVK's ally CPIM has accused Vijay government of falsely taking credit for the case.
4: இப்போதும் இந்த விஷயம் வெளி வந்திருப்பது என்பது போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மா சண்முக சுந்தரம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாகத்தான் இப்போதாவது இந்த பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
1: With the investigation still underway, the case has become a major political flashpoint in Tamil Nadu. Bureau Report, India Today.
0: And well, across India, disturbing cases of crimes against women have once again raised questions about safety in public spaces. But beyond individual cases and street protests lies a quieter reality. Young women changing routes, staying alert and taking precautions simply to get through their day. India Today spoke to students about that everyday fear and what they want changed.
5: Please.

0: image of using the alleged abuse of minor girls for political gains. With judicial custody extended and bail petitions facing stiff police opposition, the case has triggered a fierce political face-off.
1: A political slugfest has erupted over the explosive Gem Veeramani case in Tamil Nadu. Chief Minister Vijay directly questioned Stalin's silence over the case and demanded to know why action was not taken earlier.
2: Enama pengal paadhukaapukne poranda maari inda teemukavum inda matram palarum anda athane pengalai seeralichaane thooki ulle vechitom ipo avana pathiyum vaaya thorakala anda aala pathiyum vaaya thorakala. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய் திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலனா
3: நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கடுமையா செயல்பட்டு இருக்காரு? இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். என்ன அரசியல் அழுத்தம் இல்ல உங்க குடும்ப அழுத்தமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? கிட்ட 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் பண்ணிருக்கே, யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு? கண்டிப்பா நம்மளுடைய அண்ணா ஆட்சியில எல்லா உண்மைகளும் வந்து எல்லா தண்டனைகளும் கிடக்கும். அண்ணனுடைய ஒரே குறிக்கோள் பெண்கள் பாதுகாப்பு தான்.
1: But Stalin has hit back, accusing Chief Minister Vijay of turning the abuse of minor girls into a political slugfest. And as the war of words escalates, legally the battle is tightening. Gem Granites owner Veeramani and co-accused Shanti and Mahindra Simman remain behind bars as their judicial custody has been extended until October 9. The Chennai POXO Special Court has received a police counter-affidavit strongly opposing bail for the two accused, Shanti and Simran. Investigators allege that Shanti received over 24 lakh rupees from Veeramani specifically to destroy crucial evidence. Police warn forensic examination of electronic devices are pending and unestablished victim identities mean releasing the accused would directly imperil witnesses and sabotage justice. Meanwhile, BJP is demanding a CBI probe into the alleged sex scandal, while TVK's ally CPIM has accused Vijay government of falsely taking credit for the case.
4: இப்போதும் இந்த விஷயம் வெளி வந்திருப்பது என்பது போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மா சண்முக சுந்தரம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாகத்தான் இப்போதாவது இந்த பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
1: With the investigation still underway, the case has become a major political flashpoint in Tamil Nadu. Bureau Report, India Today.
0: And well, across India, disturbing cases of crimes against women have once again raised questions about safety in public spaces. But beyond individual cases and street protests lies a quieter reality. Young women changing routes, staying alert and taking precautions simply to get through their day. India Today spoke to students about that everyday fear and what they want changed.

0: With Amit Bhadwaj in Delhi, Bureau Report, India Today.
1: Moving on, Tamil Nadu is witnessing a full-blown political war of words over the Veeramani case. Chief Minister Vijay has questioned M.K. Stalin over the handling of the case, while the DMK chief has hit back, accusing Vijay of using the alleged abuse of minor girls for political gains. With judicial custody extended and bail petitions facing stiff police opposition, the case has triggered a fierce political face-off.
2: A political slugfest has erupted over the explosive Gem Veeramani case in Tamil Nadu. Chief Minister Vijay directly questioned Stalin's silence over the case and demanded to know why action was not taken earlier.
3: Enamo pengal paadhukaapukne poranda maari inda teemukavum inda mattram palarum anda athane pengale seeralichane thooki ulle vechitom. இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா
4: நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த அளவு கடுமையா செயல்பட்டு இருக்காரு. இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். என்ன அரசியல் அழுத்தம், இல்ல உங்க குடும்ப அழுத்தமா? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? கிட்ட 70 கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் பண்ணிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு? கண்டிப்பா நம்மளுடைய அண்ணா ஆட்சியில எல்லா உண்மைகளும் வந்து எல்லா தண்டனைகளும் கிடக்கும். அண்ணனுடைய ஒரே குறிக்கோள் பெண்கள் பாதுகாப்பு தான்.
2: But Stalin has hit back, accusing Chief Minister Vijay of turning the abuse of minor girls into a political slugfest. And as the war of words escalates, legally the battle is tightening. Gem Granites owner Veeramani and co-accused Shanti and Mahindra Simman remain behind bars as their judicial custody has been extended until October 9. The Chennai POXO Special Court has received a police counter-affidavit strongly opposing bail for the two accused, Shanti and Simban. Investigators allege that Shanti received over 24 lakh rupees from Veeramani specifically to destroy crucial evidence. Police warn forensic examination of electronic devices are pending and unestablished victim identities mean releasing the accused would directly imperil witnesses and sabotage justice. Meanwhile, BJP is demanding a CBI probe into the alleged sex scandal, while TVK's ally CPIM has accused Vijay government of falsely taking credit for the case.
5: இப்போதும் இந்த விஷயம் வெளி வந்திருப்பது என்பது போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மா சண்முக சுந்தரம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாகத்தான் இப்போதாவது இந்த பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
2: With the investigation still underway, the case has become a major political flashpoint in Tamil Nadu. Bureau Report, India Today.
1: And well, across India, disturbing cases of crimes against women have once again raised questions about safety in public spaces. But beyond individual cases and street protests lies a quieter reality. Young women changing routes, staying alert and taking precautions simply to get through their day. India Today spoke to students about that everyday fear and what they want changed.

0: political face-off.
1: A political slugfest has erupted over the explosive Gem Veeramani case in Tamil Nadu. Chief Minister Vijay directly questioned Stalin's silence over the case and demanded to know why action was not taken earlier.
2: எனமோ பெண்கள் பாதுகாப்புக்குனே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலனா
3: நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கடுமையா செயல்பட்டு இருக்காரு. இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். என்ன அரசியல் அழுத்தம், இல்ல உங்க குடும்ப அழுத்தமா? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? கிட்ட 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் பண்ணிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு? கண்டிப்பா நம்மளுடைய அண்ணா ஆட்சியில எல்லா உண்மைகளும் வந்து எல்லா தண்டனைகளும் கிடக்கும். அண்ணனுடைய ஒரே குறிக்கோள் பெண்கள் பாதுகாப்பு தான்.
1: But Stalin has hit back, accusing Chief Minister Vijay of turning the abuse of minor girls into a political slugfest. And as the war of words escalates, legally the battle is tightening. Gem Granites owner Veeramani and co-accused Shanti and Mahindra Simman remain behind bars as their judicial custody has been extended until October 9. The Chennai POXO Special Court has received a police counter-affidavit strongly opposing bail for the two accused, Shanti and Simman. Investigators allege that Shanti received over 24 lakh rupees from Veeramani specifically to destroy crucial evidence. Police warn forensic examination of electronic devices are pending and unestablished victim identities mean releasing the accused would directly imperil witnesses and sabotage justice. Meanwhile, BJP is demanding a CBI probe into the alleged sex scandal, while TVK's ally CPIM has accused Vijay government of falsely taking credit for the case.
4: இப்போதும் இந்த விஷயம் வெளி வந்திருப்பது என்பது போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மா சண்முகசுந்தரம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாகத்தான் இப்போதாவது இந்த பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி
1: இருக்கிறது. With the investigation still underway, the case has become a major political flashpoint in Tamil Nadu. Bureau Report, India Today.
5: And well, across India, disturbing cases of crimes against women have once again raised questions about safety in public spaces. But beyond individual cases and street protests lies a quieter reality. Young women changing routes, staying alert and taking precautions simply to get through their day. India Today spoke to students about that everyday fear and what they want changed.

0: P. Ramani case, Chief Minister Vijay has questioned MK Stalin over the handling of the case, while the DMK chief has hit back, accusing Vijay of using the alleged abuse of minor girls for political gains. With judicial custody extended and bail petitions facing stiff police opposition, the case has triggered a fierce political face-off.
1: A political slugfest has erupted over the explosive Gem Veeramani case in Tamil Nadu. Chief Minister Vijay directly questioned Stalin's silence over the case and demanded to know why action was not taken earlier.
2: Enama pengal paadhukaapukine poranda maari inda teemukavum inda mattram palarum anda athane pengalai seeralichane thooki ulle vechitom. இப்போ அவனை பத்தியும் வாய திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாய திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா
3: நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கடுமையா செயல்பட்டு இருக்காரு? இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். என்ன அரசியல் அழுத்தம் இல்ல உங்க குடும்ப அழுத்தமா? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? கிட்ட 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் பண்ணிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு? கண்டிப்பா நம்மளுடைய அண்ணா ஆட்சியில எல்லா உண்மைகளும் வந்து எல்லா தண்டனைகளும் கிடக்கும். அண்ணனுடைய ஒரே குறிக்கோள் பெண்கள் பாதுகாப்பு தான்.
1: But Stalin has hit back, accusing Chief Minister Vijay of turning the abuse of minor girls into a political slugfest. And as the war of words escalates, legally the battle is tightening. Gem Granite's owner Veeramani and co-accused Shanti and Mahindra Simman remain behind bars as their judicial custody has been extended until October 9. The Chennai POXO Special Court has received a police counter-affidavit strongly opposing bail for the two accused, Shanti and Simman. Investigators allege that Shanti received over 24 lakh rupees from Veeramani specifically to destroy crucial evidence. Police warn forensic examination of electronic devices are pending, and unestablished victim identities mean releasing the accused would directly imperil witnesses and sabotage justice. Meanwhile, BJP is demanding a CBI probe into the alleged sex scandal, while TVK's ally CPIM has accused Vijay government of falsely taking credit for the case.
4: இப்போதும் இந்த விஷயம் வெளி வந்திருப்பது என்பது போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மா சண்முகசுந்தரம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாகத்தான் இப்போதாவது இந்த பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
1: With the investigation still underway, the case has become a major political flashpoint in Tamil Nadu. Bureau Report, India Today.
0: And well, across India, disturbing cases of crimes against women have once again raised questions about safety in public spaces. But beyond individual cases and street protests lies a quieter reality. Young women changing routes, staying alert and taking precautions simply to get through their day. India Today spoke to students about that everyday fear and what they want changed.